வானொலிம்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எவ்வளவு உலகம் கடைந்த வணக்கம். இது மொரிஷியஸ் வானொலி 819 கிலோஸ் மத்தியில் ஞாயிற்றுக்கும் தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை உங்கள் தமிழ் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்றது. வழக்கமாக இந்த நிகழ்ச்சியில் பக்தி பாடல், கொலியூர் தப்தன் சிறந்த தமிழ் பாடல்கள் ஆகியவையெல்லாம் இடம்பெற உள்ளன. சரி, முதலில் இதோ பக்தி பாடல்.

0: Hollywood Top 10. Hollywood Top 10 with Sundaram.
1: Hollywood Top 10 சிறந்த தமிழ் பாடல்கள். உங்கள் விருப்பமான பாடல்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். SMS மூலமாக 5718567757 5718567757. Hollywood Top 10 சிறந்த தமிழ் பாடல்கள்
2: Number 10.

0: இயக்குனர் அனில்குமார் அவரகத்தில். மேலும் இந்த திரைப்படத்தின் இசையமைத்தவர் சந்தோஷ் நாராயணன். படத்தின் பெயர் சாயாவனம்.
1: Number 9, number 9.

0: Number 9. Number 9.
1: இயக்குனர் மருத்தி அவர்கத்தில் இந்த திரைப்படத்தில் நடிகர் பிரபாஸ் நடித்துள்ளார். படத்தின் பெயர் த ராஜசாப்.

0: Number eight.
1: நடிகர் விஜய் சேதுபதி நடித்து வரும் அடுத்த திரைப்படத்தின் பெயர் ட்ரெயின். மிஸ்கா அவரது இயக்கத்தில்

0: Number seven.
1: சந்தோஷ் நாராயணன் அவருடைய இசையமைப்பில் படத்தின் பெயர் சாயாவனம்.

0: Number six.
1: இயக்குனர் சுதர் அவர்கத்தில் மேலும் இந்த திரைப்படத்தின் இசையமைத்தவர் ஜி வி பிரகாஷ் அவர்கள். மேலும் இந்த திரைப்படத்தில் நடிகர் சிவ கார்த்திகேயன் நடித்துள்ளார். படத்தின் பெயர் பராசக்தி.

0: Number 5.
1: இயக்குனர் சுரேஷ் ராஜகுமார் இயக்கத்தில் மேலும் ஜஸ்டின் பிரபாகர் அவரது இசையமைப்பில் படத்தின் பெயர் சிறை.

Number three. இல்லைய தளபதி விஜய் நடித்து வரும் அடுத்த திரைப்படத்தின் பெயர் ஜெயநாயகன். இசையமைத்தவர் அனிருத் ரவிச்சந்திரன்.

Number one. Number one. ஜிவி பிரகாஷ் அவரது சேமிப்பில் மேலும் இந்த திரைப்படத்தில் நடிகர் சிவ கார்த்திகேயன் நடித்துள்ளார். படத்தின் பெயர் பராசக்தி.

நாம் அளித்து வந்த இன்றைய கொலியுப் தத்தன் நிகழ்ச்சியத்தோடு நிறைவு பெற உள்ளது. இது மொரிஷியஸ் வானொலி. மீண்டும் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் என் உளமார்ந்த வணக்கம்.